ஸ்லோக காம் குரோதர் லோப் மோஹ் வினஷ் ஜாயங்கமேவ நானக் ப்ரவசரணாகதி கர பிரசாத் குருதேவ அஷ்டபதி ஜே பிரசாத் சத்தி அமிர்த காய திஷ்டா குரு கோ ரக் மனமாய ஜே பிரசாத் சுகந்த தான் லாவே திஸ்கோ சிம்ரத் பரம்கத் பாவே ஜே பிரசாத் பசே சுகமந்தர் திசை தியாய சதா மனே அந்தர் ஜே பிரசாத் கிரே சங்க சுகபசனாட் பேர் சிம்ரோ திஸ் ரசனா ஜே பிரசாத் ரங்க ரஸ் போக நானக் சதா தியாய தியாவன ஜோக ஜே பிரசாத் பாட் பட்டம்பர் ஹண்டாவே திசை தியாக கத்தவர் லுபாவே ஜே பிரசாத் சுக் சே சுய ஜெய மனாட் பேர்தா கா ஜஸ் கவி ஜெய ஜே பிரசாத் தூ சபக்கு மானே முக்தா கூ ஜஸ் ரசன பகானே ஜே பிரசாத் திரு ரேதா தரம் மன சதா தியாயே கேவல பார் பிரம் பிரப் ஜி ஜப தர்கா மான பாவே நானக் பாசே தீ கர ஜாவே ஜே பிரசாத் ரூ கஞ்சன தேஹி லிவலாவு திஸ் ராம் ஸ்னேஹி ஜே பிரசாத் திரா உல்லா ரஹத் மன சுக பாவே ஹர ஹர ஜஸ் கஹத ஜே பிரசாத் திரே சகல சிதர் டாக்கே மன ஷரணி பர டாக்குர் பிரபு தாக்கே ஜே பிரசாத் துஜ கூ நா பஹூச்சே மன சா சா சிமரு பிரபுச்சே ஜே பிரசாத் பாயி துர்லப தே நானக தாக்கி பகத் கரே ஜே பிரசாத் பூக்கன பஹரி ஜெய மன தி சிமரத் கியோ ஆலஸ் கி ஜெய ஜே பிரசாத் அசவஸ்த சுவாரி மன திஸ் பிரபு கோ கமுனா விசாரி ஜே பிரசாத் பாக மில்க தனா ராக புரோய பிரபு அப்பனே மனா ஜின தேரி மன பனத் பனாயி உடத் பேட சத்ய சே தியாயி திசை தியாய ஜோ ஏக லக்க இஹா உஹா நானக் தேரி ரக்க ஜே பிரசாத் கரே புன் போதான் மன ஆட் பேர் கர் திஸ்கா தியான ஜே பிரசாத் தூ ஆச்சார் பிஹாரி திஸ் பிரபு கோ சாஸ் சாஸ் சித்தாரி ஜே பிரசாத் தேரா சுந்தர் ரூப் சோ பிரபு சிமரோ சதா அனூப ஜே பிரசாத் தேரி நீக்கி ஜாத் சோ பிரபு சிமர் சதா நிராத் ஜே பிரசாத் தேரி பத்ர ஹை குரு பிரசாத் நானக் ஜஸ் கஹை ஜே பிரசாத் சுனே கன்னா ஜே பிரசாத் பேக்கே பிசமா ஜே பிரசாத் போலே அமிர்த ரசனா ஜே பிரசாத் சுக் சஹஜே பசனா ஜே பிரசாத் அஸ்த கர சல்லே ஜே பிரசாத் சம்பூர்ண ஃபலே ஜே பிரசாத் பரமகத் பாவே ஜே பிரசாத் சுக் சஹஜ சமாவே ஐசா பிரபு தியாக வர கத லாகோ குரு பிரசாத் நானக் மன ஜாகோ ஜே பிரசாத் தூ பிரகட சம்சார திஸ் பிரபு கோ மூல் ந மனோ விசார ஜே பிரசாத் தேரா பிரதாப ரே மன மூட் தூ தா கோ ஜாப ஜே பிரசாத் திரே காரஜ பூரே திசை ஜான மன சதா ஹஜூரே ஜே பிரசாத் தூ பாவே சாச ரே மன மேரே தூ தா சியோ ராச ஜே பிரசாத் சப் கீ கத் ஹோயே நானக ஜாப ஜபை ஜப சோயே ஆப் ஜபாய ஜபை சோ நாவோ ஆப் கவாயே சோ ஹர குண காவோ பிரபு கிருபா தே ஹோயே பிரகாஷ் பிரபு தயா தே கமல பிகாஸ் பிரபு சு பிரசன் பசை மன சோயே பிரபு தயா தே மத் உத்தம ஹோயே சர்வ நிதான பிரபு தேரி மயா ஆப்போ கஷு ந கின்ஹூ லயா ஜித் ஜித் லாவோ தித் லகே ஹர நாத் நானக் கின் கஷு நஹாத் ஸ்லோ